0: എന്റെ സംഗീത യാത്രയുടെ കഥകൾ എന്നോട് പങ്കുവച്ചിരുന്നു. എന്റെ മാസ്റ്ററുടെ കോരുവകൾ കൂടുതൽ വ്യക്തതയോടെ അവതരിപ്പിക്കുന്നതിനായി അവയെക്കുറിച്ച് നന്നായി മനസ്സിലാക്കാൻ അദ്ദേഹം പലപ്പോഴും എന്നോട് ചർച്ച ചെയ്യാറുണ്ടായിരുന്നു. രസകരമായ ഒരു കാര്യം, അദ്ദേഹം വലതു കൈ കൊണ്ട് ഗഞ്ചിറ വായിക്കുന്ന ആളായിരുന്നിട്ടും മൃദംഗം വായിച്ചിരുന്നത് ഇടതു കൈ കൊണ്ടായിരുന്നു. അദ്ദേഹത്തിൻ്റെ വൈവിധ്യമാർന്ന സംഗീത പ്രതിഭയുടെ അപൂർവമായൊരു പ്രകടനമായിരുന്നു അത്. ബാംഗ്ലൂർ അമൃത്, CP വ്യാസവിഠല, ചെന്നൈ ത്യാഗരാജൻ, നെർക്കുളം ശങ്കർ എന്നിവരുൾപ്പെടെ എനിക്ക് വ്യക്തിപരമായി അറിയാവുന്ന മികച്ച കഴിവുള്ള നിരവധി വിദ്യാർത്ഥികളിലൂടെ അദ്ദേഹത്തിൻ്റെ പാരമ്പര്യം ഇന്ന് മുന്നോട്ടു കൊണ്ടുപോകുന്നു. ജി ഹരിശങ്കർ ശബ്ദത്തിൻ്റെ ഒരു ഗണിത ശാസ്ത്രജ്ഞനും താളത്തിൻ്റെ ഒരു അതിഗായകനുമായിരുന്നു. അദ്ദേഹം നമ്മെ വളരെ നേരത്തെ പിരിഞ്ഞു പോയെങ്കിലും തികവ് തേടുന്ന ഓരോ ഗഞ്ചിറ വാദകന്റെയും വിരലുകളിലൂടെ അദ്ദേഹത്തിന്റെ താളം ഇപ്പോഴും തുടിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു.
1: ഗഞ്ചിറ എന്ന ചെറുവാദ്യത്തെ ഭാരതത്തിൽ മാത്രമല്ല ലോക സംഗീതത്തിന്റെ ഭൂപടത്തിൽ അടയാളപ്പെടുത്തിയവരിൽ മുൻപന്തിയിലായിരുന്ന കലാകാരനായിരുന്നു ഹരിശങ്കർ. ഒട്ടനവധി വിദേശ രാജ്യങ്ങളിലും മറ്റും യാത്ര ചെയ്ത് ഒട്ടനവധി വേദികൾ ധന്യമാക്കിയ ഹരിശങ്കർ നിരവധി ശിഷ്യരിലൂടെ തന്റെ ബാണി ഇന്നും ഒരു ഹരമായി നിലനിർത്തുന്നു. 3 പതിറ്റാണ്ടുകളായി ഹരിശങ്കറിന്റെ കീഴിൽ മൃദംഗവും ഗഞ്ചിറയും അഭ്യസിച്ച ചെന്നൈ ത്യാഗരാജൻ, ഗഞ്ചിറ വിദ്വാൻമാരായ CP വ്യാസവിട്ടല, ഡോക്ടർ നീർക്കുണം ശങ്കർ, ബാംഗ്ലൂർ അമൃത് തുടങ്ങി അനവധി ശിഷ്യർ ഹരിശങ്കറിനുണ്ട്.
2: 1999 சென்னை ஆல் இண்டியா ரேடியோவில் ஆல் இண்டியா காம்படிஷனில் எனக்கு ப்ரைஸ் கிடைச்சது. அதுக்காக ஆல் இண்டியா ரேடியோ போகும்போது எங்கள் அப்பா ஹரிசங்கர் சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார்.
1: மத்ராஸ் சர்வகலாசாலையில் நின்றும் லைஃப் அண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் ஜி ஹரிசங்கர் என்ற விஷயத்தில் PhD நேடிய சிஷ்யன் டாக்டர் நேர்குணம் எஸ் சங்கர்.
2: அவர்கிட்ட நான் இந்த மாதிரி ப்ரைஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னும் போது நான் தான் ஜட்ஜாக வந்தேன், நான் தான் எனக்கு ப்ரைஸ் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் என்னை வந்து எங்கள் அப்பா இவனுக்கு நீங்கள் தான் கற்றுக் கொடுக்கணும் இதுக்கு மேலே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னார். இன்னொரு நாள் அவர் வீட்டுக்கு போன அப்புறம் என்னை பார்த்துட்டு அவர் ஸ்டூடெண்ட்டாக சேர்த்துட்டார். அன்னையிலேருந்து நான் அவர்கிட்ட அவர் கடைசி காலம் வரைக்கும் குருகுல வாசனம் பண்ணேன். அந்த டைமில் கொஞ்ச நாள் வார வாரம் சாட்டர்டே சண்டேல கிளாஸ் போயிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக அவர் கூடவே இருந்து அவர் கூடவே எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ணேன். நிறைய கச்சேரி அவரோட ட்ராவல் பண்ணியிருக்கேன். அவர் கிளாஸ் எனக்கு வந்து பேசிக்ஸ் ஃபிங்கரிங்லேருந்து சொல்லி கொடுத்தார். அவரோட யூனிக் ஃபிங்கரிங் டெக்னிக்ஸை ஆரம்பத்துலேருந்து எனக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். அதுக்கப்புறம் நிறைய கச்சேரி அவர் பின்னாடி அவர் பக்கத்துலேயே உட்காந்து அவரோட ஃபிங்கரிங்கை பார்த்து நான் நிறைய கற்றுருக்கேன். நிறைய அவர் கூட இருந்து அவர் வாசிக்கிறத பக்கத்தில் இருந்து பார்த்து தான் இன்னும் நிறைய நான் கற்றுட்டுருக்கேன். அவர் கடைசியாக வாசித்த கச்சேரி ட்ரிவாண்ட்ரமில் சிவராமன் சாரோட ஒரு தனியாவர்தன கச்சேரி. ஃபிங்கரிங் டெக்னிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பழைய நிறைய வித்வான்கள் கஞ்சிரா வாசிச்சிருக்கா. அவளோட வாசிப்பெல்லாம் உள்ளங்கை பிரயோகம் அதிகமாக இருக்கும். தக்கிட்ட தக்கிட்ட சின்ன சின்ன தக்கிட்ட தக்கிட்ட அப்படின்னு உள்ளங்கை தக்கிட்ட தக்கிட்ட கிட்ட தாக்கு தோம் தாங்கு அப்படிங்கிற ஃப்ரேசஸ்லாம் வாசிப்பா. தறிக்கிட்டதும் தறிக்கிட்டதும் தறிக்கிட்டதும் அது வாசிப்பா. தாக்கடை கிடத்தும் கிடத்தும் தாக்கடை கிடத்தும் கிடத்தும் தொங் கிடத்துக்க தாக்கடதும் இந்த மாதிரி ஃபேஸஸ் தான் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் தான் அந்த காலத்தில் தொங் கிடத்துக்கு தறி கிடத்துக்க. ஸோ இதெல்லாம் ஒரு நார்மல் ஸ்பீடில் மீடியம் ஸ்பீடு தான் வாசிப்பாள். ஏன்னா உள்ளங்கை பிரயோகம் யூஸ் பண்ணுறதுனால அந்த ஸ்பீடை அவளால் ஜென்ரேட் பண்ண முடியல. இவரோட யூனிக் ஃபிங்கரிங் டெக்னிக் அப்படின்னா உள்ள ஃபிங்கர் டிப்பை யூஸ் பண்ணி ரிஸ்ட் அண்ட் ஃபிங்கர்ஸ் சைமல்டேனியஸாக டேர்ன் பண்ணி வாசிக்கிறது இவரோட யூனிக் ஃபிங்கரிங் டெக்னிக்.
1: லோகமெம்பாடுமுள்ள கெஞ்சிர வித்யார்த்திகள் படிக்கிற நிரவதி சாங்கேதிக வாயனகளுக்கு பின்னில் ഹരിശങ്കറിന്റെ സ്വാധീനമുണ്ട്. ഹരിശങ്കർ ബാണി എന്ന ശൈലി ഗഞ്ചിറ പഠനത്തിലെ ഒരു പ്രത്യേക പാഠശാഖയായി തന്നെ ഉയർന്നു വന്നിട്ടുണ്ട്.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: പ്രിയ ശ്രോതാക്കളെ, ഇപ്പോൾ തമിഴ് മാല.
2: ഇന്ത്യ വാനുലി നിലയം, ദേവികുളം, സ്പൈസ് പൺവലൈ, 101.4.
1: തമിഴ് മാലൈ.
3: ഇന്ന് ജൂലൈ മാസം 12 നാൾ. ഉലകം മുഴുവതും മലാല ദിനമാക ഇന്ന നാൾ കടപിടിക്കപ്പെടുന്നത്. 2013 ആണ്ട് ஐக்கிய நாடுகள் சபை இந்த நாளை அறிவித்தது. இந்த நாள் மலாலா அவர்களை மட்டும் கௌரவிப்பதற்காக அல்ல, உலகின் ஒவ்வொரு குழந்தைக்கும், குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கும் கல்வி பெறும் உரிமையை வலியுறுத்தும் நாள் இந்த நாளாகும். மலாலா தினம் என்பது ஒரு பிறந்த நாள் கொண்டாட்டம் மட்டுமல்ல, கல்வி, சமத்துவம், மனித உரிமை ஆகியவற்றை நினைவூட்டும் ஒரு முக்கியமான நாளாகும். ஒவ்வொரு குழந்தைக்கும் பாதுகாப்பான சூழலில் எந்த பாகுபாடுமின்றி கல்வி கற்கும் வாய்ப்பை பெற வேண்டும் என்பதே இந்த நாளின் அடிப்படை செய்தியாகும். ஜூலை மாதம் 12 நாள் மலாலா தினம். கூடுதல் தகவல்களை இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் பகிர்ந்து

0: கொள்ள வருகிறார் திருமதி சந்திரா அவர்கள்.
1: வணக்கம். கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்பது 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அதிவீரராம பாண்டியரால் இயற்றப்பட்ட வெற்றி வேர்க்கை, அதாவது நருந்தொகை நூலின் புகழ்பெற்ற வரிகளாகும். இதன் நேரடி பொருள், கல்வி கற்பது மிகச் சிறந்தது. பிச்சை எடுக்கும் நிலை ஏற்பட்டாலும் கல்வியை கற்க வேண்டும். இதன் மூலம் கல்வி என்பது மனிதனின் வாழ்க்கைக்கு எவ்வளவு அவசியமானது என்பதை நம் முன்னோர்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருவள்ளுவர் குறிப்பிடுவது போல, அழிவில்லாத ஒரே செல்வம் கல்விதான். இதே போல அக்காலத்தில் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று கூறியவர்களிடம் பாரதியார் போன்ற கவிஞர்களும் காமராஜர் போன்ற தலைவர்களும் பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி பல திட்டங்கள் கொண்டு வந்துள்ளனர். சமூகத்தில் ஆண்களை விட பெண்கள் படிப்பதற்கு பல தடைகள் உள்ளன. ஒரு ஆண் பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு மற்றும் வேலையில் செல்லும் வரை மிக எளிதாக கடக்க முடியும். ஆனால் ஒரு பெண் பள்ளி கல்விக்கு பின் கல்லூரி படிப்பை தொடர்வதற்கு கூட பல தடைகள் காணப்படுகிறது. உதாரணம், திருமணம், குழந்தைகள் மற்றும் வீட்டு சுமை, குடும்ப சுமை போன்ற காரணங்கள். இவ்வாறு தடையை தாண்டி ஜெயித்த ஒரு பெண்ணை பற்றி தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். நள்ளிரவில் உருவான ஒரு தேசத்திலிருந்து வந்தவள் அவள். ஒரு நண்பகலுக்கு பின் ஏறத்தாழ மறித்து விட்டாள் என்று உலகம் கருதியது. உலகத்தையே புரட்டி போட்ட அந்த நாள்தான் அக்டோபர் 9, 2012. தாலிபான் தீவிரவாதிகளால் மலாலா என்ற பெண் சுடப்பட்டார் என்ற தகவலை கேட்ட பின் தான் உலகம் மலாலா என்ற பெண் யார் என்று தேடியது. பாகிஸ்தானின் ஸ்வாட் பள்ளத்தாக்கில் உள்ள கைபர் பங்துன் மாவட்டத்தில் 1997 ஜூலை 12ஆம் தேதி மலாலா பிறந்தார். உறவினர்கள் அவர் பிறந்த பொழுது பெரிதும் விரும்பவில்லை. ஆனால் மலாலாவின் தந்தை ஷாபுதீன் யூசிப் சாய் மட்டும்தான் பிறந்த பெண் குழந்தையை கொண்டாடினார். பெயர் பிறந்த கதை. 1880 பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து போராடிய ஒரு பெண் கவி போராளியின் பெயர்தான் மலாலா. எனவே தனது பெண் குழந்தைக்கும் மலாலா என்று பெயரிட்டார் யூசுப் சாய். அந்த பெண் கவியின் தைரியத்தை ஒவ்வொரு நாளும் மலாலாவுக்கு ஊட்டி வளர்த்தார் அவரது தந்தை. பொதுவாக அவரது தந்தை அந்த ஊர் மக்களிடமிருந்து சற்றே வேறுபட்டு காணப்படுவார். மலாலா பிறந்த 1997 இந்தியாவும் பாகிஸ்தானும் தங்களது 50வது சுதந்திர தினத்தை கொண்டாடினர். மலாலாவின் இளமை பருவம். மலாலா வளரத் தொடங்கினார். ஒரு நாள் தன் தாயின் அருகே வந்து, நான் வளர்ந்ததும் முகத்தை மறைக்கப் போவதில்லை என்று கூறினார். உடனே தாய் பதட்டத்துடன், அப்படியெல்லாம் செய்து விடாதே என்கிறார். தாய் தன் மகள் அறிந்தோ அறியாமலோ சொன்னாலும் இந்த சமூகத்தில் உள்ள மரபுகளை கடைபிடித்தால் மட்டுமே அவர்கள் வாழும் இடத்தில் வாழ முடியும் என்ற கட்டாயம். எனவே பதட்டப்படுகிறாள். ஆனால் மலாலாவோ தான் வளர்ந்ததும் தன் முகத்தை மறைக்கப் போவதில்லை என்று உறுதியாக கூறுகிறாள். தன் தந்தையிடம் சென்று இவ்வாறு கூறும்பொழுது தந்தை மலாலாவுக்கு ஆதரவாக, உனக்கு எது விருப்பமோ அதை செய் என்கிறார். இதுதான் மலாலா முதன்முறையாக விடுதலையை உணர்ந்த தருணம். ஜூலை 12 மலாலா தினம். மலாலா தினம் பற்றிய கூடுதல் தகவல்களை அறிந்து கொள்ள இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அகில இந்திய வானொலி நிலையம் தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை வழங்கும் தமிழ் மாலை நிகழ்ச்சி.

மொழி இல்லையே. சரித்திரம் படைக்கவும் தரித்திரம் துடைக்கவும் வருவதில் பிழை இல்லையே. அடுக்களை துடைப்பதும் படுக்கையை விரிப்பதும் அது பெண்ணின் தொழில் இல்லையே.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அகில இந்திய வானொலி நிலையம் தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை வழங்கும் தமிழ் மாலை நிகழ்ச்சி. இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் ஜூலை மாதம் 12 நாள் மலாலா தினம் குறித்த தகவல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மலாலா பிறப்பதற்கு முன்னமே அவர்களுடைய கிராமத்தில் ஒரு பள்ளியை அவர் தந்தை தொடங்கியிருந்தார். பெண்களை பள்ளிக்கு அனுப்புவதே அக்காலத்தில் பெரும் சவாலாக இருந்தது. மலாலா இதை முறியடிக்க வேண்டும் என விரும்பினார். அவருக்குள் எப்பொழுதும் ஒரு கேள்வி எழும், ஏன் இங்குள்ள பெண்கள் யாரும் கல்வி கற்பதில்லை, ஏன் எல்லோரும் தலையில் முக்காடு போட்டுக்கொள்கிறார்கள் என்று. அதற்கு மலாலாவின் தந்தை, நமது அண்டை மாநிலமான ஆப்கானிஸ்தானில் பெண்கள் வெளிச்சத்தை பார்ப்பது கூட சாகசம், அதனுடன் ஒப்பிடும் பொழுது நாம் பரவாயில்லை என்று சமாதானம் கூறுவார். அப்போது தாலிபான்களின் ஆக்கிரமிப்பு ஆப்கானிஸ்தான் வரை மட்டுமே உள்ளது, அது பாகிஸ்தான் வரை எட்டப்போவதில்லை என்று நம்பினார்கள். ஆனால் தாலிபான்களின் ஆதிக்கம் ஸ்வாட் பள்ளத்தாக்கு வரை நீண்டு வரும் என்று அவள் நினைக்கவில்லை. மலாலாவுக்கு 8 போது அவர்கள் நடத்திய பள்ளியும் வளர்ந்து உயர்நிலை பள்ளியாக மாறியது. 2005 அக்டோபர் மாதம் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மற்றும் இந்தியாவில் மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 7.6 அது அமைந்தது. அதில் மலாலாவின் சொந்த கிராமமான மிங்கோராவில் பெரிய பாதிப்பு இல்லை என்றாலும் அவரது உறவினர்கள் வாழ்ந்த ஷிங்கோராவில் பெருமளவு பாதிப்பு ஏற்பட்டது. அந்த நேரத்தில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பாவிட்டாலும் மதராசாவுக்கு அனுப்புவது வழக்கம். மலாலாவும் மதராசாவுக்கும் சென்றார், பள்ளிக்கும் சென்றார். ஒரு நாள் பள்ளிக்குள் திடீரென நுழைந்த கும்பல் மலாலாவின் தந்தையை மிரட்டி, எதற்காக பெண் பிள்ளைகள் படிப்பதற்கான பள்ளியை நடத்துகிறாய் என்று கேட்டார்கள். அவர்களிடம் எவ்வளவோ சமாதானம் பேச முற்பட்டாலும் அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. இது பக்கத்து அறையில் ஒளிந்திருந்த மலாலாவிற்கு கேட்டது. இதனிடையே பாகிஸ்தானின் வானொலியில் ஒரு பெரியவர், பாகிஸ்தானின் நிலநடுக்கத்திற்கு காரணம் நாம் பழமையை பின்பற்றாத காரணம்தான், நாகரிகம் என்ற பெயரில் நாட்டில் வேண்டாத கேளிக்கைகள், நடனம், பாட்டு என்று நடத்துகிறீர்கள் என்று அழுகிற குரலில் பேசுகிறார். மக்கள் அதனை ஆர்வத்தோடும் அச்சத்தோடும் கேட்டனர். தினமும் அவர் இவ்வாறு பேசுகிறார். இந்த நேரத்தில்தான் ஸ்வாட் பள்ளத்தாக்கு தாலிபான்களின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. பெண்களுக்கு கடுமையான நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டது. அது கூடாது, பெண்கள் பள்ளிக்கு செல்லக்கூடாது என்று கூறி சுமார் 400 பள்ளிகள் மூடப்பட்டன. இவற்றை மீறுபவர்கள் கண்மூடித்தனமாக சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஒவ்வொரு நாளும் 3 அல்லது 4 நபர்கள் வெட்டி கொல்லப்பட்டனர். அதுவே பெண்கள் என்றால் அவர்களுக்கு கசையடி கொடுக்கப்பட்டது. சுதந்திரம் பறிக்கப்பட்டு அடிமைகள் போலத்தான் பெண்கள் நடத்தப்பட்டனர். அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என்று தடை செய்ய

பட்டது. அவர்கள் சுதந்திரம் மற்றும் உரிமைகள் பறிக்கப்படுகிறது என்பது மலாலாவுக்கு தெரிகிறது. அப்பொழுது பார்த்த கொடுமைகள்தான் மலாலாவை அவர்களுக்கு எதிராக திரும்ப காரணமாகிறது. அவை மிகவும் கருப்பான நாட்களாக எழுந்தன. நிச்சயம் இதை பற்றி பேச வேண்டும் என்று எண்ணுகிறாள். அதன் மூலம் தன்னுடைய 12 வயதில் பத்திரிகையாளர் ஒருவரின் உதவியுடன் BBC சேனலின் வலைப்பக்கத்தில் தாலிபான்களின் நடவடிக்கைகளை எதிர்த்து எழுதுகிறாள். 2009 ஆண்டு ஜனவரியில் மலாலா எழுதத் தொடங்கினார். மலாலாவின் தந்தை அவருக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தார். அவரும் பெண்கள் பள்ளியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தார். தாலிபான்களின் எதிர்ப்பை மீறி நான் பள்ளிக்கு செல்வேன், அவர்களை எதிர்ப்பவர்கள் பிணங்களாகத்தான் தெருமுனையில் தொங்கவிடப்படுவார்கள் என அறிந்து என்னுடன் படித்த 27 சிறுமிகள் படிப்பை நிறுத்திவிட்டார்கள். நாங்கள் 11 பேர் மட்டுமே பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் மாலையில் வீடு திரும்பும் பொழுது ஒருவன் உன்னை கொன்றுவிடுவேன் என்று கூறுகிறான். நான் திரும்பி பார்த்தபொழுது அவன் போனில் பேசிக் கொண்டிருந்தான். எனவே அவன் எதிர்முனையில் யாருடனோ பேசிக் கொண்டிருப்பதாக எண்ணி நான் விட்டுவிட்டேன். எங்களுடைய உரிமைகள் எங்க சொந்த இடத்தில் கிடைக்கவில்லை. நாங்கள் சாதாரண மனிதர்களை பார்த்து பயப்படுகிறோம். அவர்கள் மனிதர்கள் அல்ல, காட்டு மிராண்டிகள் என அவள் எழுதும் கவிதைகள் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அந்த வலைப்பு மலாலா மற்றும் அவரது நண்பர்களின் வாழ்க்கையில் நடக்கும் கொடுமைகளை உலகுக்கு ஒவ்வொரு நாளும் வெளிச்சம் போட்டு காட்டியது. குல்மக்கா என்றால் சோழப்பூ என்ற அர்த்தம். ஆரம்பத்தில் குல்மக்கா என்ற புனைப்பெயரில் எழுதிய மலாலா பின்னர் தன் சொந்த பெயரிலேயே எழுதினார். மலாலாவின் எழுத்துக்கள் பேட்டிகள் பாகிஸ்தான் மட்டுமின்றி உலக நாடுகளையும் ஈர்த்தன. வெளிநாட்டு பத்திரிகைகள் தொலைக்காட்சிகள் இதை வெளியிட்டன. இதனால் பாராட்டுகள் குவிந்தன. 2011 ஆண்டுக்கான உலக அமைதிக்கான குழந்தைகள் விருதுக்கு மலாலாவின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டது. அப்போதுதான் அந்த கொடூரம் நிகழ்ந்தது. 2012 ஆண்டு அக்டோபர் 9 பள்ளியிலிருந்து கிளம்பிய பேருந்தை துப்பாக்கி முனையில் நிறுத்தி மலாலாவை சுட்டு வீழ்த்தினான் தாலிபான் தீவிரவாதி. இதில் கழுத்து மற்றும் தலையில் குண்டடிப்பட்ட மலாலா மயங்கி விழுந்தார். இந்த செய்தி பாகிஸ்தானின் தலைமை அலுவலகத்திற்கு உடனே எட்டியது. ஸ்வாட் பகுதியில் இப்படிப்பட்ட செய்திகள் தினம் தினம் வந்தாலும் பாதிக்கப்பட்டது மலாலா என தெரிந்ததும் பாகிஸ்தான் அரசு அவரை காப்பாற்ற வேண்டும் என முனைந்தது. ராணுவ தளபதி ஜெனரல் அஷ்ரப் கயானி அதிரடி முயற்சிகள் எடுத்தார். உலக மக்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். மலாலா உயிர் பிழைத்தால் ஒட்டுமொத்த பெண் சமூகமே விடுதலை அடையும். ஆனால் மலாலா மரித்தால் தாலிபான்கள் வெற்றி பெற்றதாக கருதப்படும், பெண் அடையாளம் துடைக்கப்படும். முதலாவது பாகிஸ்தான் ராணுவ மருத்துவமனையில் இருந்த மலாலா பின்னர் இங்கிலாந்தின் எலிசபெத் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு சிகிச்சை பெற்றார். தனது சிறுவயதிலேயே தாலிபான்கள் முன் மலாலா காட்டிய தைரியம், தனது நாட்டின் அமைதிக்காக மலாலா எடுத்த முயற்சிகள், பெண் உரிமைக்கான குரலும் மலாலாவுக்கு அனைவருடைய ஆதரவையும் கூட்டியது. அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா, ஹிலாரி கிளிண்டன், பிரிட்டிஷ் பிரதமர் காட்டன் பிரவ் உள்ளிட்டோர் ஆதரவு தெரிவித்தனர். தீவிர சிகிச்சைக்கு பின் மலாலாவின் உடல் தேறியது. பல அறுவை சிகிச்சைகள் உடற்பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. பாகிஸ்தான் பிரதமர் மலாலாவை சந்தித்தார். லண்டனின் மருத்துவ செலவு முழுவதும் பாகிஸ்தான் அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவரது தந்தைக்கு பாகிஸ்தானின் கல்வி பிரதிநிதியாக வேலை கொடுக்கப்பட்டது. லண்டனிலேயே அவரது குடும்பம் வசிக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. ஜூலை 12 மலாலா தினம். மலாலா தினம் பற்றிய கூடுதல் தகவல்களை அறிந்து கொள்ள இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அகில இந்திய வானொலி நிலையம் தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை வழங்கும் தமிழ் மாலை நிகழ்ச்சி.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அகில இந்திய வானொலி நிலையம் தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை வழங்கும் தமிழ் மாலை நிகழ்ச்சி. இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் ஜூலை மாதம் 12 நாள் மலாலா தினம் குறித்த தகவல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தனது 15 வயதில் ஐநாவில் மலாலாவின் உரை முதல் முதலாக நிகழ்த்தப்பட்டது. சுமார் 4000 இளைஞர்கள் மத்தியில் முதலாவது பேசினார். பலவீனம், பயம், நம்பிக்கையின்மை மாறி பலம், சக்தி மற்றும் நம்பிக்கை என்னுள் பிறந்துள்ளது என பேசினார்.
1: Today, it is an honor for me to be speaking again after a long time. Being here with such honorable people is a great moment in my life. And it's an honor for me that today I'm wearing a shawl of Benazir Bhutto Shaheed. I don't know where to begin my speech. I don't know what people would be expecting me to say. But first of all, thank you to God, for whom we all are equal. And thank you to every person who has prayed for my fast recovery and a new life.
0: சுடப்பட்டதால் நான் தாலிபான்களுக்கு பயந்து எனது பயணத்தை நிறுத்திவிடப் போவதில்லை எனும் 16 உரையில் அவர் தாலிபான்களுக்கு சவால் விட்டார்.
1: Dear friends, on the 9th of October 2012, the Taliban shot me on the left side of my forehead. They shot my friends too. They thought that the bullet would silence us, but they failed. And out of that silence came thousands of voices. The terrorists thought that they would change my aims and stop my ambitions, but nothing changed in my life except this. Weakness, fear, and hopelessness died. Strength, power, and courage was born.
0: மலாலா தனது லட்சியத்திற்காகவே குறிவைக்கப்பட்டார் என ஐநா பொதுச் செயலாளர் பான் கி முன் கூறினார். மலாலா தனது உரையில் உலக நாடுகளில் பெண் குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும் என்று கூறினார். இதை உலக ஐக்கிய நாடுகள் மலாலா தினம் என்று கூறினர். டிஸ்கவரி எஜுகேஷன் தங்களது புத்தகங்களில் மலாலாவின் வாழ்க்கை வரலாற்றை புத்தகமாக வெளியிட்டார்கள். மேலும் இங்கிலாந்தின் ஹோவர்ட் பல்கலைக்கழகம் வழங்கிய மனித உரிமைக்கான விருதை 2013 மலாலா பெற்றார். 2014 அமைதிக்கான நோபல் பரிசை மலாலாவும் இந்திய குழந்தைகள் உரிமைக்காக போராடிய கைலாஷ் சத்யார்த்தியுடன் சேர்ந்து பெற்றார். இளம் வயதிலேயே நோபல் பரிசு பெறும் பெருமையும் அமைதிக்கான நோபல் பரிசு பெறும் முதல் பாகிஸ்தானியர் என்ற பெருமையும் மலாலாவையே சேரும். என் பெற்றோருக்கு நன்றி. நான் இந்த விருதை பெற காரணமான உலகின் பெண் குழந்தைகளுக்கு நன்றி. மேலும் என்னை தாக்கிய தாலிபான்களுக்கு நன்றி. அவர்களால் தான் நான் இன்று மகளிர் கல்விக்காக போராட முடிந்தது என்று நோபல் பரிசு

0: போது பேசினார்.
1: I would like to thank my parents for their unconditional love. Thank you to my father for not clipping my wings and for letting me fly. I'm proud, well, in fact, I'm very proud to be the first Pashtun, the first Pakistani, and the youngest person to receive this award. Along with that, I'm pretty certain that I'm also the first recipient of the Nobel Peace Prize who still fights with her younger brothers. I want there to be peace everywhere, but my brothers and I are still working on that. I'm also honored to receive this award together with Kailash Satyarthi, who has been a champion for children's rights for a long time. Twice as long, in fact, than I have been alive. I'm proud that we can work together. We can work together and show the world that an Indian and a Pakistani, they can work together and achieve their goals of children's rights.
0: நான் மலாலா என்ற பெயரில் மலாலா எழுதிய புத்தகம் உலகமெங்கும் அதிக அளவில் விற்பனையானது. வி ஆர் டிஸ்பிளேஸ்ட் என்னும் மலாலா எழுதிய நூல் உலகமெங்கும் அகதிகளாக வாழும் மக்களின் வலியை உணர்த்தும் விதமாக தன் சொந்த வழியிலிருந்து எழுதியிருப்பார் மலாலா. உலகமெங்கும் சுற்றி வரும் மலாலாவால் தன் சொந்த இடத்தில் சுதந்திரமாக வாழ முடியவில்லையே என்ற வேதனை அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். 2018 மலாலா மை ஸ்டோரி ஆஃப் ஸ்டாண்டிங் அப் ஃபார் கேர்ள்ஸ் ரைட் என்ற புத்தகம் எழுதினார். இளமையிலே கல்வி பயிலும் ஆர்வமுள்ள மலாலாவிற்கு உலகின் மிகச்சிறந்த பல்கலைக்கழகமான இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அரசியல், தத்துவம், பொருளாதார துறையில் படிக்க வாய்ப்பு கிடைத்தது. மேலும் அதன் பின்னர் உலகின் G7 நாடுகளுடன் இணைந்து பாலின சமத்துவம் மற்றும் பெண் கல்விக்காக மலாலா போராடினார். 2018 பாகிஸ்தானுக்கு வந்தார். மலாலாவின் தத்துவம், ஒரு குழந்தை, ஒரு ஆசிரியர், ஒரு புத்தகம், ஒரு பேனா, இந்த உலகத்தையே மாற்றும் சக்தி கொண்டது என மலாலா நம்பினார். மலாலா என்பது வெறும் பெயர் அல்ல, அது ஒரு சகாப்தம் மற்றும் பெண் அடையாளமாகும். எனவே மலாலா தினமான இன்று அவருடைய பெருமையை போற்றி அவரின் கனவுகளை நிறைவேற்ற பாடுபடுவோம்.
2: July 12 மலாலா தினம் குறித்த தகவல்களை இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் பகிர்ந்தவர் திருமதி சந்திரா அவர்கள். மலாலா அவர்களின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் மிகப்பெரிய பாடம் என்னவென்றால், வயது சிறியதாக இருந்தாலும் ஒரு நல்ல சிந்தனையும் துணிச்சலான குரலும் உலகையே மாற்றும் சக்தி கொண்டது என்பதாகும். இந்த மலாலா தினத்தில் கல்வியின் ஒளி ஒவ்வொரு குழந்தையின் வாழ்க்கையிலும் பிரகாசிக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் உறுதியேற்போம். ஒரு குழந்தை, ஒரு ஆசிரியர், ஒரு புத்தகம், ஒரு பேனா, இந்த உலகையே மாற்றும். அனைவருக்கும் இனிய மலாலா தின நல்வாழ்த்துக்கள்.